0: நேரம் காலை 7 மணி ஆகிறது. அழைப்பு வரை உழைப்பு அவசியம். ஆர்எம்ஜி வானொலியின் இரசிகர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த திட்டிக்கும் சனிக்கிழமை காலை வணக்கம். தொன்னூற்றி நான்கு 95.6 98.2 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் காலைதோறும் இந்நேரத்தில் அதாவது சரியாக 7 மணிக்கு தொடங்கி 8 மணி வரை இந்த 1 மணி நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் தேனிசை அரங்கம்.
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை

ஜூன் மாதம் 20ஆம் தேதி நம் மாதத்தின் ஆனி மாதத்தின் 6ஆம் நாள். இறைவன் தந்தருளும் ஒவ்வொரு நாளே நன்னாள்.

சங்கீதத்தின் மூலம் இசை மூலம் பக்தி என்பது இறைவனோடு நம்மை இணைப்பதுடன் மனிதருக்கு ஏற்படும் நோய்களையும் குறைபாடுகளையும் இறைவன் அருளால் அகற்றிடும் மருந்தாகவும் திகழ்கிறது. எந்தவினை ஆனாலும் கண்ணன் அருள் இருந்தால் வந்தவதி ஓதும் என்பது சான்றோர் பொன்மொழி. இதோ அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் புனிந்த இன்னும் ஒரு பாடலை கேட்போமா?

இசை இசை வாழ்க்கையை தெய்வீகமாக்குகிறது. இசை மூலம் இறைவனை அறியலாம் என்பது இன்னும் ஒரு அனுபவ பொன்மொழி.

0: நம் தேவப்புலவர் என்று போற்றப்படும் திருவள்ளுவர் இயற்றப்பட்டது திருக்குறள். வாழ்க தமிழ், வளர்க குறள் நெறி. பொறுப்பால் அதிகாரம் கொடுமை, நபிலிட்டி, ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இருக்கார்குடி பிறந்தார். பொருள்: நல்ல குடும்பத்தில் பிறந்தார், ஒழுக்கமும் உண்மை நானும் என்றும் இம்மூன்றிலிருந்து விழமாட்டார் என்பதே இதன் பொருளாகும். தட் இஸ் தி ஹை போன் வில் நெவர் டிவியேட் ஃப்ரம் தீஸ் த்ரீ: குட் மேனர்ஸ், ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் மோடஸ்டி. ஆம், உங்கள் தேனி சேரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது சரியாக 8 மணி.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை.

இசை இசை இந்த வார்த்தைகளும் தேவையில்லை, அதற்கு மொழி எல்லைகளும் கிடையாது. இசை யூனிவர்சல் லாங்குவேஜ், அது நேராக தொடும் ஒரு உலகளாவிய மொழி. உணர்வு பூர்வமான அமைதி மன அழுத்தத்தை போக்கி ஆன்மாவுக்கு அமைதியை தரும் ஒரு சிறந்த மருந்து இசை. மியூசிக் தெராப்பி.

தடிக்கெட்டகெட்டகெட்டஜம் தகஜம் தகனம் தகரம் தடிக்கெட்டகெடும் தடிக்கெட்டகெட்டஜம் தகனம் தகஜம் தகரம் தகஜம் தகனம் தட்டிக்கெட்டதும் தட்டிக்கெட்டதும் தகடாங்க தடிக்கெட்டதும் தட்டி

முன்னொலி இசை இனியது இசை இன்பமயமானது ஆம் சிறப்பாக அடுத்த பாடலை இனியரின் விருப்பப்படி நாம் அளிக்கின்றோம் அலிபயம் வாக்வாவில் இருந்தான் முகம் மனைவி விமலா மகள்மார் உமணி மற்றும் பேட்டிமார் மகள் அரசி மருமகன் செந்தில் அக்கா மாளிகை மகன் மாதவன் கவிஞன் விலாசினி மகள் மேலா மற்றும் மூர்த்தி குடும்பத்தார் குமதேவன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் சிறப்பாக இந்த பாடலை லக்காவின் வாக்குவா சிமி கணவன் சண்முகம் மகள் மேவின் மருமகள் விலாசா மற்றும் ரமாசுபு குடும்பத்தார் பூபாசனூரின் அன்பா கணவன் கருணா மற்றும் அண்டி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் இதோ நாம் உங்களுக்காக பழமை வாய்ந்த ஒரு பாடல்

0: Daga daga daga dinna dinna dinna naga naga naga tikka daana daana daana tikita tikita dakina daana dakka daana tikita daga dee dee dee daana
1: malarum kaalai poludum ungal manadu pola inimai tharum poludum magichi amayattum
0: பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா.

வாழ்க்கையை சலிப்பதி விதம் முழுமையாதி யாது உணர்கிறோம். மென்மையான இசையை கேட்கும் போது உடலில் மன அழுத்த குறைக்கிறது.

Isay inia de tanisay mangala vakyam tanisay roja tire palatil irunde isay idam perum oru paadalin isay isay kekkum podu manam puttunachiyum magichiyum adigi மொழி இனம் நாடு கடந்து மனிதர்கள் ஒன்று இணைக்கும் ஓர் உலகளாவிய சக்தியாக இசை விளங்கும்.

0: இது உங்கள் ஆர்எம் ஸ்ரீ வானொலி, உங்கள் தேனிசை அரங்கம்.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை.
0: சிறப்பாக அடுத்த பாடலை நியரின் விருப்பப்படி நாம் அளிக்கின்றோம். சிறப்பாக அடுத்த பாடலை தாய்மொழி பற்று அருமையான ஒரு பாடல். சிறப்பாக பாடலை மூக்காவிலிருந்து திருமதி நீலம் அமசி, கணவன் கோவிந்தன் மற்றும் மகள் அருவி, மருமகன் பழனி, பேரன் ஆதிசேகரன், செந்தில் வேலன் மற்றும் அமசி குடும்பத்தார், முட்டு வீரன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் வக்வாவிலிருந்து அம்மா அமிர்தவலி பொன்னன் மற்றும் அன்பு மகள் வனிதா, மருமகன் தசன், பொன்னன் குடும்பத்தார், ராமன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும், போட்விசூலிருந்து அம்மா தேவி அப்பசாமி, கணவன் தர்மா மற்றும் அப்பசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில், விஜிதோம்போ ஊழிலிருந்து உமா கங்காது மற்றும் பழனி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் கலைமாமணி பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இசையமைத்து பாடல் இது. குரல் கொடுக்கின்றவர் கலைமாமணி ஓ எஸ் அருண் அவர்கள்.

0: தாய்மொழி பற்று அனைவரும்
1: தமிழ்
0: இயல்பானது அந்த உணர்வு இந்த பாலலி எதிரொலிக்கிறது. இதோ நாம் உங்களுக்காக வழங்கும் அருமையான ஒரு

வாரி நாளைக்கு உலக இசை சிறந்த நாளை உலகில் அனைத்து மூலிகளிலிருந்தும் கலைஞர்களும் இசை கலைஞர்களும் பொது இடங்களில் ஒன்று கூடி தாங்கள் திறமைகளையும் இசை மீதான ஆர்வத்தையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். தினத்தின் நோக்கம் இசையை உருவாக்குங்கள் என பொருள்.

நாளைக்கு ஜூன் மாதம் இருபத்தொன்றாம் தேதி உலக இசை நாள் வேர்ல்ட் மியூசிக் டே நிகழ்த்தப்படும் இசை கொண்டாட்டம்

அம்மா நோன் வனிசா மற்றும் அப்பா சபி தங்கச்சி அண்ணன் சந்திரன் அக்காமார்கள் சோமசேகரன் மற்றும் கனகசபி குடும்பத்தார் பெருமாள் குடும்பத்தார் பொன்னன் குடும்பத்தார் ஆகியோரின்

சனிக்கிழமை இன்றைக்கு ஜூன் மாதம் 20ஆம் நாள் உங்கள் பிறந்த நாள் புண்ணிய தினம் இன்று பிறந்த நாள் அல்லவா.

சிறப்பாக இந்த பாடலை வில்வா மேப உளிருந்து ஜெனா செங்கது பிறந்த நாள் விழாவுக்காக சகோதரன் சச்சின் கிரிஷ் அனந்த் சந்த் சபாபதி ஃபேமிலி மற்றும் பொனாக்கை உளிருந்து சரோஜ் கமலாசன் முகம் குழு அழகன் இஸ்மாயில் வசன் சுந்தரி விசன் கலைவாணி செவியன் வீராசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் உன்னல் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். ரோசில் ஊரை சேர்ந்த ஒன்னி ராமசாமி பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா மிது பமலு ரோம்ஷிகா வயனா தில் ஜெயன் அத்தியா மற்றும் ராமசாமி குடும்பத்தார் தனாயன் குடும்பத்தார் கருப்பன் குடும்பத்தார் மற்றும் பாசுரமன் குடும்பத்தார் இதனை முடித்து வக்வா ஒளிர்ந்த அம்மா வினுதா ஐயாவு ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். லமிச்சே ஊழிருந்து கண்ணன் கரம்பன் பிறந்த நாள் விழாவுக்காக மனைவி ருபி மகள் சிவானி மருமகன் தேஸ்வின் பேரன் கேயான் மகள் பவனி மேவின் கரம்பன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். ஒளிருந்து கிருஷ்ணலன் துரை பலன் பிறந்த நாள் விழாவுக்காக அப்பா நிவன் அம்மா ஷலினி அப்பா ரூபி தாத்தா பாய அம்மா ராதா தாத்தா தேவா வேலவன் அத்தை யுவானி மாமன் அழகன் பெரியம்மா ரஜினி பெரியப்பா நீசன் மற்றும் தரணி தயான் கோவிந்தன் குடும்பத்தார் முருகப்பிள்ளை களிமுட்டு கதிர்வேலு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.

பாடலாக இந்த பாடலை ரவியசுரப்பாவில் இருந்து வனிசா கனகசபை பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் வீரன் மகள் இனிமை மகன் இனியன் மருமகன் ஜெசன் வருங்கால மருமகள் சிறி சின்ன தம்பி அப்பா சபி அத்தை தங்கச்சி அண்ணன் சந்திரன் அக்கமார்கள் பிஃபி மணிலா மணினா சோமசேகரன் சோழன் செந்தாமரை கனகசபை குடும்பத்தார் பெருமாள் பொன்னன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் இதே பாடலை இங்கிலாந்து வெளிநாட்டில் வசித்து வரும் செல்வன் குப்பன் பிறந்த நாள் விழாவுக்காக மனைவி மீதா மகன் நிவன் லவி வனிசன் யுவன் சந்திரன் அண்ணன்மார்கள் ராஜன் பாலன் அம்மா நாயகி குப்பன் குடும்பத்தார் ஃப்ரம் ஷமுனி

இசை என்பது மொழி மற்றும் கலாச்சார தடைகளை கலந்து மக்களை ஒன்றிணைக்கும் ஓர் ஊடகமாகும். ஸ்ரீயகோஷல் குரலில் வரும் இந்த பாடல்

இறுதி பாடல் இது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் உங்களின் வாழ்க்கை வண்ணமயமாக மகிழ்ச்சியும் உற்சாகமும் சூழ்ந்திருக்க இவது வாழ்த்துக்கள். இசை திருநாளையொட்டி என் சொந்த சார்பிலும் இங்கு எம்பிசி வானொலி நிலையத்தார் இயக்குநர்களின் சார்பிலும் தொழிலாளர்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் இவது இசை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி திவினிய பாடலுடன், அதாவது தில்லனா பாடலுடன்

எமது அடுத்த நிகழ்ச்சி சரியாக மொரிஷியஸ் வானொலியில் சரியாக 11 மணிக்கு சிறுவர் உலகம் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்க மறவாதீர்கள். வழங்குவார் திருமதி புவனேஸ்வரி அவர்கள். அடுத்த நிகழ்ச்சியை நாம்களை மீண்டும் சந்திக்குமரையின் உலகம் நிறைந்த வணக்கத்தை கூறிவிடை பெறுந்தவள் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆஜி அரசினியர்களே, நன்றி வணக்கம். விஷிங் யூ வண்டர்ஃபுல் சாட்டர்டே அஹெட். பீ சேஃப், டேக் கேர் அண்ட் ப்ளீஸ் கீப் ஆல்வேஸ் ஸ்மைலிங். விஷிங் யூ ஆல்

0: சங்கீத பிரியுள்ளாரா
1: லெட்ஸ் கோ கிரேசி
0: எஸ் லெட்ஸ் கோ கிரேசி ஆன் திஸ் சாட்டர்டே மார்னிங் பிரத்யக்ஷ பிரசாரம் மன தொழில் ரகாலு அனி தெலுங்கு கார்யக்கிரமம்